0: தமிழ் ஓசை. இது மெல்பர்ன் 3ZZFM வானொலியின் தமிழ் சேவை. தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை பிரதி வியாழந்தோறும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை 90.3 பண்பலை அலைவரிசையின் ஊடாக மெல்பர்னிலும் 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மற்றும் எமது 3ZZ வானொலிகளின் இணைய முகவரிகள் ஊடாக உலகம் முழுவதும் கேட்டு இன்புறுகின்ற எமது அபிமான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இனிய தமிழோசை நெஞ்சங்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு தமிழுக்கு ஆவணி திங்கள் 10ஆம் நாள் வள்ளுவர் ஆண்டு 2057.
1: உலக பொதுமறையாம் பொய்யாமொழி புலவர் திரு வள்ளுவரின் திருக்குறளில் இருந்து நாம் இன்று தரும் குரல் கல்லாமை என்ற தலைப்பின் கீழ் குரல் இலக்கம் 406. உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். இந்த குரலுக்கான விளக்கம் யாதனே, கல்லாதவர்களை கலர் நிலத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது. காரணம், அவர்கள் வெறும் நடைப்பிடங்கள் கருதப்படுவார்கள் என்று இந்த குரல் பொருள்படுகின்றது. அன்புக்குரிய நேர்களே, வாராவாரம் உங்கள் அபிமான மெல்பர்ன் 3ZZ தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை 92.3 பண்பலை அலைவரிசையின் ஊடாக மெல்பர்ன் வாழ்நேர்களும் உலக தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியின் இணையம் www.inbatamil.com ஊடாகவும் எமது வானொலி இணைய முகவரியான www.3ZZ.com.au ஊடாகவும் டியூனின் ஊடாக உலகம் பூராவும் வாழநேர்கள் நேரடியாக மற்றும் எமது 3ZZ வானொலி இணையத்தினூடாக கடந்த 3 மாத தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் வரையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய எமது 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் வரலாற்றில் இவ்வாரத்தில் வரலாற்று நினைவுகள் நிறைவான ஆக்கங்களும் பதிவுகளுடன்
0: வருகின்ற செப்டம்பர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியாவில் கொண்டாடப்பட உள்ள தந்தையர் தினம் பற்றியதான தமிழ் ஓசையின் ஆக்கம், தந்தையர் தின பாடல்கள், அனைத்துலக வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நாள் பற்றி பிபிசி தயாரித்த பதிவின் எம்மவரின் வழிகள், இயேசுவின் தாய் துருக்கியில் 10 ஆண்டுகள் வாழ்ந்தார், மரியாளின் வீடு தேடி ஒரு பயணம் பற்றிய நிராஜ் டேவிட்டின் பதிவு, இன்றைய செய்தியின் பின்னணியில் கிருஷாந்த் ராஜ், அசீம், கிருத்திகன், ஐவிசி, ஒன் தமிழ், தமிழ் விண்ணின் இலங்கை நேபாள அழிவுகள், உலக அரசியல் அடங்கிய 8 பதிவுகள்,
1: அறிவித்தல்கள், தந்தை தின பாடல்கள் என்பன இன்றைய 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியிலே இடம்பெற காத்திருக்கின்றன. எமது வாராந்த தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் இன்னமும் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டு எமது வளமையான நேரமான 8 மணி முதல் 9 மணி வரை ஒளிபரப்பாகின்றது. உங்கள் அறிவித்தல்கள் செய்திகளை முன்கூட்டியே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எமது 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளை வியாழன் இரவு 8 மணிக்கும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கும் மற்றும் ஐரோப்பிய நேயர்களுக்காக இரவு வேளைகளிலும் மறு ஒளிபரப்பாக 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மீண்டும் நேயர்களுக்கு ஒளிபரப்பு செய்கின்றது. 3ZZ வானொலி நிலைய விதிப்படி 1 மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். இந்த காலப்பகுதியில் தமிழ் ஓசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ 3ZZ தமிழ் ஓசையை தொடர்ந்தும் வானலைகளில் தவழ்ந்து வருவதற்கு எமது 1 மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கு உதவிடும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த நேரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அனைத்துலக நாள் இவ்வாரம் ஆகஸ்ட் 30ல் வரும் நிலையில் இலங்கை தீவில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட 1000 கணக்கான உறவுகளை தேடி நீதிக்காய் ஓயாது போராடி வரும் தாயுமார்கள் உறவினர்களுக்கு விரைவிலே நல்ல தீர்வு கிடைக்க விக்கினங்கள் தீர்க்கும் விநாயகனின் சிறப்பு நாளான சங்கடகர சதுர்த்தி
0: இவ்வாரம் 31ஆம் தேதி உலகம் முழுவதும் அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில்
1: எமது உறவுகளுக்கு விநாயகர் பெருமானின் அருள் வேண்டி ஓர் சிறு விநாயகர் பாடலுடன் நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றோம்.

0: நிகழ்ச்சியில் முதலாவதாக வரலாற்றில் இவ்வாரத்தில் தமிழறிஞர் பன்மொழி புலவர் நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் பிறந்த நாள் 30/8/1875. மக்கள் மனங்களிலே இடம் பிடித்த இளவரசியாக என்றும் வாழும் டயானா மகளூந்து விபத்தில் இறந்த நாள் 31/1997. செப்டம்பர் மாதம் முதலாம் தேதியில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய புலித்தேவர் பிறந்த நாள் 1/9/1715. மற்றும் இதே செப்டம்பர் முதலாம் தேதியில் 2007 மன்னாரில் பாசித்தென்றலில் இலங்கை ராணுவத்தினர் நடத்திய கிளைமோர் தாக்குதலில் 12 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள். 1913 பிறந்த உலக தமிழராட்சி நிறுவன ஸ்தாபகர் தமிழ் தூதுவர் தனிநாயகம் அடிகளார் 1980 இறந்த நாள். 1995 ஈழத்தில் மணக்கொடை தடை சட்டம் அமுலாக்கப்பட்ட நாள். 1984 திக்கத்தில் கன்னிவடி தாக்குதல் இராணுவ வண்டியிலே பயணித்த 20 கொமோண்டோக்கள் பலியான நாள். மற்றும் தமிழக விடுதலை படை தலைவர் தமிழரசின் நினைவு நாள் 1/9/1987. இவ்வேளையிலே அவர் நினைவான ஒளிப்பதிவை கேட்டு மிகுதி நினைவுகளை மீட்டு பார்ப்போம்.
1: முனை முழுங்காதீரன் தமிழரசர் செவ்வனக்க கைதூக்கி செங்குடியை ஏந்தி சிரித்த முக நெற்றியிலே சிந்தனையை தேக்கி மூவரமும் எழுச்சீர முடிகி நடையிட்ட முனை முழுங்கா வீரன் அவன் தமிழரசர் உன்னை கவியுள்ள இருபோக்க காளையரை கூட்டி கடும்பகையை எதிர்த்திடவும் கண்விழித்து நின்றான். உவதிகார கொடுமை சூழ்ச்சியினால் வாழ்ந்தான். விடுதலை செய்த தமிழகத்தில் வீழ்ச்சியின்றி வாழ்வான். பெற்றவரை மறந்து வரும் வீரன் அவன் பெற்ற பெருநிலத்தை தாய்மொழியை பேணுகின்ற நோக்கில் உற்ற துணையாளர்களை உருவாக்கி சேர்த்து ஒரு புரட்சி செய்திடவே ஊர் ஊராய் சென்று கற்றகுள்ளை பரப்பியவன் கணன்றெழுந்த போதில் காளையவன் களத்தினிலே கண்ணி உயிர் தந்தான். ஒற்றர்களால் ஒழுத்தர்களால் உயிர் பறிக்கப்பட்டான். உரிமை பெறும் தமிழ்நாட்டில் உயிர் வாழ்ந்து நிற்பான்.

0: வரலாற்று நிகழ்வுகளில் செப்டம்பர் 2006 ஈழப்போரின் போது யாழ்ப்பாணம் பருத்தி துறைமுனை கடச்சமரில் இலங்கை கடற்படையின் 2 டோரா படகுகள் கடற்புலிகளால் மூழ்கடிக்கப்பட்ட நாள். செப்டம்பர் 3 2004 ரஷ்யாவின் பெஸ்லான் பாடசாலை படுகொலைகள் முடிவுக்கு வந்த நாள். இதில் மாணவர்கள் ஆசிரியர்கள் உட்பட 344 பேர் கொல்லப்பட்டனர். செப்டம்பர் 5 1990 மட்டக்களப்பு வத்தாறுமுலை பல்கலைக்கழகத்தில் அகதிகளாக தங்கியிருந்த 158 தமிழர்கள் இலங்கை ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் முகமாக கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் அமைப்பு ஆகியன இணைந்து நினைவேந்தல் நிகழ்வுகளை கிழக்கு பல்கலைக்கழகம் ஒன்றில் ஆண்டுதோறும் நிகழ்த்தி வருகின்றனர். புலத்தில் தமிழ் சமூகத்தின் ஒன்றுபட்ட எழுச்சியே தமிழீழ விடுதலையை விரைவாக்கும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் அனைவரும் ஒன்றிணைந்து உங்கள் உரிமைகளை நீங்களே வென்றெடுக்க வேண்டும் என்ற உருக்கமான வேண்டுகோளோடு 5 9 2013 ஐநா முன்றலில் முருகதாசன் திடலிலே தீயினின் கருவாகி தமிழீழ விடுதலைக்கு ஒளியாகிய ஈகை போராளி செந்தில்குமரன் அவர்களின்
1: 13 நினைவு வணக்க நாளாகும்.
0: 1910 பிறந்த கிறிஸ்தவ கன்னியாஸ்திரி ஆதரவற்றவர்களின் இரட்சகர் நோபல் பரிசு வென்ற அன்னை திரேசா 5 9 1997 இறந்த தினம். தமிழ் உலகம் போற்றும் கப்பலோட்டிய தமிழன் வஉசியின் பிறந்த நாளும் 5 தேதியாகும். அத்துடன் இந்தியா உட்பட சில நாடுகளில் செப்டம்பர் மாதம் 5 தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகின்றது.
1: இவ்வாறம் தொண்டமனார் செல்வச்சன் நதியின் தேர்த்திருவிழா நடைபெற்றுள்ள நிலையில்
0: எம் தமிழின படுகொலையின் சாட்சியாக வடமராட்சி தொண்டமனார் செல்வச்சன் நதியின் முதல் சித்திரத்தேர் இலங்கையிலே முதலாவது மிகப்பெரிய தேரும் உலகின் 4வது மிகப்பெரியதுமான வர்ணிக்கப்படும் இந்த செல்வச்சன்னதி தேர் 1986 சித்திரை 20 தேதி ஐக்கிய தேசிய கட்சி அரச படையால் எரிக்கப்பட்டு
1: 2026 இவ்வருடத்துடன் 40 நிறைவடைந்து விட்டது.
0: இந்த ஆலயத்துக்கான தேர் வடங்கூட கடலினிலேயே வந்து சேர்ந்த அற்புதம் இன்று வரை அடியார்களின் மனதிலே ஆழ பதிந்த ஒரு அதிசயமாகும். இந்த வேளையிலே ஆத்தங்கரையிலே வீற்றிருக்கும் செல்வச்சன்னதி முருகனுக்காக தேனிசை செல்லப்பா பாடிய பாடலை அடுத்து கேட்போம்.

வியாழன் இரவுகளிலே ஒளிபரப்பாகும் தமிழ் ஓசையின் மறு ஒளிபரப்பினை உலகத் தமிழரின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியூடாக வெள்ளை காலை 10 மணிக்கும் சனி மாலை 4 மணிக்கும் மீண்டும் மறு ஒளிபரப்பிலே கேட்டு மகிழலாம்.

0: அனைத்துலக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நாள் இன்டர்நேஷனல் டிசப்பியர் டே பற்றி பிபிசி தயாரித்த பதிவில் எம்மவரின் வலிகளை உள்ளடக்கி தாயை தேடும் மகள் ஒருவர், பேத்தியை தேடி தேடி சோர்ந்த பாட்டி எனும் இரண்டு ஈழத்தமிழர்களின் நிலை என்ன என்பது பற்றிய பதிவினை கேட்டு பார்ப்போம்.
1: சாகிறதா இருக்கிறதா என்ற முடிவில் இருக்கிறோம். உண்மையா வழியில நான் கதைச்சு சிரிக்கிறேனே தவிர,
2: தனிமண்ணில் இருந்து கண்ணீர் வடிச்சு கொண்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல முடிவு இல்லை. பிள்ளைகள் போனாதான் மிச்சம்.
3: இலங்கையில் இறுதி யுத்தத்தின் போது தனது 64 வயது தாயை தொலைத்துவிட்டு தற்போது நிற்கதியாக உணர்கிறார் வேலண்டினா. வவுனியாவில் வசித்து வரும் வேலண்டினா தாயை தேடுவதற்காகவே இன்று வரை திருமணமும் செய்து கொள்ளவில்லை. இறுதி யுத்தம் நடைபெற்ற சமயத்தில் முள்ளிவாய்க்கால் வட்டுவாகல் பகுதியில் வைத்து இராணுவத்திற்கும் விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் இடையே மோதல் நடைபெற்றுள்ளது. முள்ளிவாய்க்கால் வட்டுவாகல் பகுதியில் நிகழ்ந்த மோதலின் போது தமது தாய் காயமடைந்ததாகவும், அப்போது மருத்துவ சிகிச்சைக்காக இராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்ட விக்டோரியா ராணி இன்று வரை வீடு திரும்பவில்லை என்கிறார் வேலண்டினா.
1: அந்த டிராக்டர்ல நிறைய பேரை ஏத்திட்டு போனதை ஒன்றுமே தெரியல எங்களுக்கு. அதுக்கான ஆதாரங்கள் ஒன்றுமே எனக்கு தெரியல. டிராக்டர்ல வந்து குழந்தை பிள்ளைகளையும் ஏத்தினது, இட நடத்துற வழியான ஆக்களையும் ஏத்தினது, வயசு போன ஆக்களையும் ஏத்தி இருந்தாங்க. அப்போ நான் ஆஸ்பத்திரி போகிறதுக்கு அம்மாவோட போய் இறக்கி விட்டுட்டு அம்மாவை கொண்டு போனேன். எங்கே கொண்டு போனேன் என்று வரைக்கும் தெரியாது.
3: இந்த விவகாரத்தை ஜனாதிபதி வரை எடுத்து சென்றும் தனது தாயை இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை என வேலண்டினா விவரிக்கிறார்.
1: சாகிறதா இருக்கிறதா என்ற முடிவில் இருக்கும். உண்மையாக வழியில் நான் கதைச்சு சிரிக்கிறேனே தவிர, உள்ளுக்கு இருக்கிற வேதனை கடவுளுக்கு எனக்கும் தான் இருந்தால் என்ன விட்டா என்னன்ற மாதிரி தான் கிடைப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும்
3: காணாமல் போன தாயை மகள் தேடுவது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் 76 வயதான தனலட்சுமி தனது பேத்தியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். காணியில் வசித்து வரும் தனலட்சுமி 2009 முதல் இன்று வரை காணாமல் போன தனது பேத்தியை தேடியே நாட்களை கழிக்கிறார். இலங்கை ராணுவம் ஓமந்தை பகுதியில் வைத்து தனது பேத்தியை பள்ளி அறைக்குள் அழைத்து சென்றதாக கூறும் தனலட்சுமி, அத்துடன் அவர் காணாமல் போனதாக பிபிசி தமிழிடம் கூறினார்.
2: யுத்தம் வந்த மூட்டத்தில் பிள்ளைகளுக்கு என் மகன் எல்லாம் சேர்ந்து மருமகள் எல்லாம் நாங்கள் வட்டுவாடுக்கு போனோம். போன இடத்துல மகனும் மருமகளும் பங்கரில் செத்துட்டாங்க. ரெண்டு பேரும் இறந்த அப்புறம் அந்த பிள்ளைகள் ரெண்டு என்ற கையில் தான் எனக்கு 76 வயதாக ஆச்சு. எனக்கும் அதோட நான் தனிமண்ணில் இருந்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல முடிவு இல்லை. பிள்ளைகள் போனால் தான் மிச்சம். நான் தனிமண்ணில் இருந்து நானும் இனி போக வேண்டியதாக இருக்கும். என்ற வாழ்க்கை இப்படியே போய்கொண்டு
3: யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் கடந்த வருட காலமாக இராணுவம் மீது முன்வைக்கின்ற இவ்வாறான குற்றச்சாட்டுகளை இலங்கை இராணுவம் தொடர்ச்சியாக மறுத்து வருகிறது.

0: அடுத்ததாக வருகின்ற செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை
1: ஆஸ்திரேலியாவிலே கொண்டாடப்படவுள்ள தந்தையர் தினம் பற்றியதான தமிழோசையின் ஆக்கத்தை கேட்டு பார்ப்போம். கூடவே தந்தையர்களுக்காக வந்த பாடல்களையும் பின்னணியிலே கேட்டு பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் தந்தையர் தினம் பற்றிய தமிழோசையின் ஆக்கம். 10 கருவினில் சுமந்து மடியினும் மார்பிலும் மேந்தி பாலூட்டி தாளாட்டி உணவூட்டி மலசலமெடுத்து சுத்தம் செய்து அன்பு காட்டி வளர்த்த அன்னையோ அல்லது தான் உருகி வெளிச்சம் தரும் மெழுகு வர்த்தி போல் தான் வருந்தி மாடாக உழைத்து தம் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைய பாச உணர்வோடு தோளிலும் தொட்டிலும் தாளாட்டி அறைவூட்டி வழிகாட்டி வளர்த்து பெரியவனாக்கிய தந்தையோ அல்லது இருவரையும் தான் இருக்கும் வீட்டில் வைத்து பராமரித்து உணவு வழங்க முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் முதியோர் இல்லங்களிலும் வேறு இடங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெற்றோருக்கு அல்லது இறந்துவிட்ட தம் பெற்றோரை நினைவு கூறும் ஒரு திருநாளாக நன்றி கடன் செலுத்த உருவாக்கம் பெற்றதே இந்த அந்நியர் தினமும் தந்தையர் தினமும் ஆகும். இவை ஆரம்ப காலங்களிலே மேற்குலக நாடுகளுக்கு பொருத்தமாக இருந்த பொழுதிலும் தற்பொழுது அவ்வூர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் மக்களுக்கும் பொருந்தும் வகையில் அமைந்து விட்டதால் அதை நாமும் கொண்டாடுவதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. வருடத்தில் ஒரு முறையாவது இந்த பூ உலகில் எம்மை படைத்து பாதுகாத்து எமது சுக துக்கங்களில் பங்கெடுத்துக் கொள்ளும் கண்கண்ட தெய்வங்களான பெற்றோரை கண்டு அவர்களின் சுக துக்கங்களை கேட்டறிந்து அவர்களுடன் கூடி குழாவி அவர்களுக்கு பரிசுகள் சிறப்பு விருந்துகள் வழங்கி அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறும் தினமாக இந்த தினம் கொண்டாடப்படுகின்றது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றுரைத்த தமிழ் கலாச்சாரம் பெற்றோரை கண்கண்ட தெய்வங்களாக மதித்து வாழ்ந்து வந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தற்போது வருடம் ஒரு முறை தரிசிக்கும் வெளிநாட்டு கலாச்சாரத்துக்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளமை கவலையை தருவதாயினும் தவிர்க்க முடியாதது ஆகிவிட்டது. சிலர் தம் பெற்றோருடனேயே வாழ்ந்து கொண்டும் இந்த தினத்தை பெற்றோர்களுக்கு நன்றி கடன் செலுத்தும் தினமாகவும் அவர்கள் போற்றி வழிபட்டு ஆசீர்வாதம் பெறும் தினமாகவும் கொண்டாடுகின்றார்கள். உலகிலேயே முதல் முறையாக 1910 19 வாஷிங்டனில் தந்தைய தினம் கொண்டாடப்பட்டது. இதற்கான முயற்சிகளை எடுத்தவர் ஜோனரா டாட் அவர்கள் என்ற பெண்மணியே. 1909 ஸ்போகேனில் உள்ள சர்ச்சில் அன்னையர் தினம் பற்றி குறிப்பிடப்பட்டதை கேட்ட அவர் தந்தைய தினமும் கொண்டாடப்பட வேண்டும் என கருதினார். அடுத்த ஆண்டே அதை அவர் நிறைவேற்றினார். அன்று முதல் அது உலகெங்கும் பிரபலமாகி தற்போது உலகளவில் கொண்டாடப்படும் தினமாகி உள்ளது. 1910 கொண்டாடப்பட்ட தந்தைய தினத்தின் போது உயிருடன் இருக்கும் தந்தையருக்கு சிவப்பு ரோஜா கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். இறந்த தந்தையின் சமாதிகள் படங்களுக்கு வெள்ளை ரோஜா வைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தினர். பின்னர் 1966 அமெரிக்க அதிபர் லிண்டன் ஜான்சன் தந்தையர் தினத்தை அங்கீகரித்து உத்தரவிட்டார். அதன்படி ஆண்டுதோறும் ஜூன் 3 ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினமாக கொண்டாடப்படும் என அவர் உத்தரவிட்டார். அதன் பின்னர் 6 பிறகு 1972 ஒரு சட்டத்தின் மூலம் தந்தையர் தினத்தை தேசிய விடுமுறை தினமாக அதிபர் நிக்சன் அறிவித்தார். தந்தையர் தினம் தவிர ஆடவர் தினமும் ஆண்டுதோறும் நவம்பர் 19 கொண்டாடப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தந்தையர் ஆகாத ஆண்கள் இளைஞர்களுக்கும் ஆனதாகும்.
0: ஆஸ்திரேலியாவிலே தந்தையர் தினம் இவ்வருடம் செப்டம்பர் 3 கொண்டாடப்பட உள்ளது.
1: முதியோர் இல்லம் என்றில்லை, வீட்டுக்குள் நுழைந்தால் மருமகள் என்ன சொல்வாளோ, இல்லை மருமகள் பேச்சை கேட்டு மகன் என்ன சொல்வானோ என்று கால்வயிற்றையும் அரவயிற்றையும் நிரப்பிக் கொண்டு திண்ணியே கதியின்றிருக்கும் தந்தைமார்களுக்கு வருடத்தில் இந்த ஒரு நாளாவது சுப தினமாக இருக்கலாம் என்றால் தந்தை தினம் கட்டாயம் கொண்டாடியே ஆக வேண்டும். தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற ஔவையின் வைர வரிகளும் அன்னையோடு அரசுவை போம் தந்தையோடு அறிவு போம் என்ற முதுமொழியும் வெளிநாடுகளிலே செயலிழந்து போயுள்ளமை என்பது இங்கே வெளிப்படை. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொள்ளெனும் சொல் திருக்குறள். மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனை பெற என்னதவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும். அதற்கமைய நாமும் எம் தமிழ் கலாச்சாரத்துக்கு அமைய முடிந்தளவு எம் தந்தையருக்கு மதிப்பளிப்பவர்களாகவும் அவர்களது இறுதி காலத்திலும் மிக மரியாதையுடன் அவர்களை பராமரித்து கௌரவப்படுத்துவோம். குடும்பத்துக்காக எத்தனை சுமை வலிகளை மனதிலே புதைத்து குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கும் தந்தைகளுக்கு அன்னையர் தினம் போன்று கவனிக்கப்படாவிட்டாலும் தந்தையர் அனைவருக்கும் இறந்த தந்தையர்களுக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள்.

அடுத்ததாக இன்றைய தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் இயேசுவின் தாய் துருக்கியில் 10 ஆண்டுகள் வாழ்ந்தார். மரியாளின் வீடு தேடி ஒரு பயணம் பற்றிய நிராஜ் டேவிட்டின் பதிவு.

நாங்கள் துருக்கிக்கு சென்ற போது இயேசு கிறிஸ்துவின் தாயான மரியாள் வாழ்ந்த வீடு என்று கூறி ஒரு வீட்டை துருக்கியின் ஷெல்கு கொண்ட நகரத்தின் அருகே உள்ள குரேசோஸ் என்ற மலையில் காண்பித்தார்கள். எனது மரியாள் துருக்கியில் வாழ்ந்தாரா? இஸ்ரேலின் நசரேத்தில் வாழ்ந்து வந்த மரியாள் எப்படி துருக்கிக்கு வந்தார்? அதுவும் துருக்கியில் இருந்த அந்த வீட்டில் மரியாள் சுமார் 10 வருடங்கள் வாழ்ந்ததாக கூறினார்கள். நான் எனது வாழ்நாளில் முதன் முதலாக கேள்விப்பட்ட அந்த கதை பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக துருக்கியில் நாங்கள் சாப்பிட்ட பொற்றை கபாப் என்ற ஒரு உணவு பற்றிய அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலேயே நான் இது போன்ற ஒரு கபாபை என் வாழ்நாளில் உண்ணவே இல்லை. துருக்கியின் கபடோக்கியா தயாரிக்கப்படுகின்ற ஒரு வகை உணவு, பெயர் பொற்றை கபாப். சிறிய மண்பானைகளில் மாற்றச்சியுடன் அவர்களது ரகசிய மசாலாக்களை சேர்த்து களிமண் பானைகளில் அடைத்து அந்த பானைகளின் வாயில்களை களிமண்ணினால் அடைத்து இறுக மூடிவிடுவார்கள். பின்னர் அந்த பானைகளை மெல்லிய தண்ணலில் 3 அல்லது 4 மணி நேரம் சமைப்பார்களாம். இறைச்சி நன்றாக அவிந்து மசாலாக்கள் எல்லாம் இறைச்சியில் நன்கு ஊறி பூ போல இருந்தது. அந்த கபாபின் ருசி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதது. அந்த பொட்டி கபாபை பரிமாறுவதே ஒரு வகை செறிவடி போல இருந்தது. அந்த காட்சியை பார்த்துவிட்டு வாருங்கள். துருக்கியில் மரியாள் வாழ்ந்ததாக கூறப்படுகின்ற வீட்டை சென்று பார்ப்போம். இது இயேசுவின் தாயான மரியாள் வாழ்ந்த வீடு. துருக்கியின் எபேசு பட்டணத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குரேசோ என்ற மலையின் மீது இருக்கின்றது. கொல்கத்தாவில் இயேசு சிலுவை சுமந்து சென்று கொண்டிருந்த போது தனது தாயான மரியாளை தனது சீடர்களில் ஒருவரான யோவானிடம் இதோ உன் தாய் என்று கூறி ஒப்படைக்கின்றார். அதே போன்று யோவானை மரியாளிடம் இதோ உன் மகன் என்று அடையாளம் காண்பித்துவிட்டு சிலுவையில் மரணமடைகின்றார். இது வேதாகமத்தின் யோவான் புத்தகம் 19 26 27 வசனங்களில் இருக்கின்றது. இயேசுவின் மரணத்தின் பின்னர் யூதியாவில், அதாவது தற்போதைய இஸ்ரேலில், இயேசுவை பின்பற்றியவர்களால் இருக்க முடியவில்லை. அவர்கள் யூத மத போதகர்களால் துரத்தி துரத்தி வேட்டையாடப்பட்டு வந்தார்கள். பலர் கற்களால் எறிந்தும் தலைகள் வெட்டப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதனால் அந்த காலகட்டங்களில் இயேசுவை பின்பற்றிய பலர் யூதியாவை விட்டு புறப்பட்டு வேறு இடங்களில் தங்க ஆரம்பித்தார்கள். அந்த காலகட்டத்தில் தற்பொழுது இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகின்ற யூதேயா, தற்போதைய துருக்கியின் எபேசு பட்டணம், இரண்டுமே ரோம ராஜ்யத்தின் அங்கமாகவே இருந்தன. எனவே யூதேயாவில் இருந்து வெளியேறிய யோவான் எபேசு பட்டணத்திற்கு அருகே

உள்ள குரமெசோ மலையில் சுமார் 10 வருடங்கள் தங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது. இயேசுவின் சிறுவை பாடுகளின் போது அவர் இயேசுவுக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி மரியாளையும் அழைத்து கொண்டு வந்து தன்னுடன் அங்கு தங்க வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. 10 வருடங்களின் பின்னர் மரியாள் மறுபடியும் ஜெருசலேமுக்கு சென்று அங்கு சில வருடங்கள் வாழ்ந்த பின்னர் மரணம் அடைந்ததாக கூறப்படுகின்றது. மரியாள் சுமார் 10 வருடங்கள் தங்கியிருந்த வீடு இதுதான் என்று கூறுகின்றார்கள். மிகவும் பாதுகாப்பாகவும் புனிதமாகவும் இந்த இடம் பேணப்பட்டு வருகின்றது. கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, இஸ்லாமியர்களும் அந்த இடத்திற்கு அதிக மரியாதை கொடுத்து பேடி வருகின்றார்கள். மிகவும் சிறிய வீடு. அந்த வீட்டின் முன்வாசலால் உள்ளே நுழைந்து பின்வாசலால் வெளியே வருவதற்கு வெறும் 7 வினாடிகள் மாத்திரம்தான் எடுக்கின்றன. அந்த அளவுக்கு சிறிய வீடு. வீட்டுக்கு பின்புறமாக மெழுகுதிரிகளை ஏற்றி பிரார்த்தனை செய்யும் இடங்களும் இயற்கை நீரூற்றை குழாய்களினூடாக பக்தர்கள் அருந்தப்படியான ஏற்பாடுகளும் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுகோள்களை துண்டு காகிதத்தில் எழுதி அவற்றினை ஒட்டி வைக்கப்படியான ஒரு சுவரும் காணப்படுகின்றது. இந்த இடத்திற்கு 2 போப்பாண்டவர்கள் விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.

0: தமிழ் ஓசை நிகழ்ச்சியின் சமூக அறிவித்தல்கள். முதலில்
1: ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்துக்கான 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இதுவரை நீங்கள் பங்கு பற்றி இருக்காவிட்டால் இப்பொழுதும் உங்களுக்கான நேரம் உள்ளது. அந்த 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே நீங்கள் பங்கெடுத்திருக்காவிட்டால் நீங்கள் தண்டப்பணம் 300 வெள்ளிகளுக்கு மேல் செலுத்த வேண்டியிருக்கும். அதனை தவிர்க்கவும் எமது இனத்துக்கான தமிழ் மொழிக்கான உங்கள் கடமையையும் செய்ய இப்போதும் உங்களுக்கு நேரம் உள்ளது. ஆஸ்திரேலிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை பூர்த்தி செய்யும் போது தமிழ் சமூகத்தினர் வீட்டில் உள்ள அனைவரும் பின்வருமாறு பதிவு செய்யுமாறு வேண்டப்படுகின்றீர்கள். வீட்டிலே பேசப்படும் மொழி எது? தமிழ் என்று குறிப்பிடுங்கள். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரையும் தமிழ் என்று பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த கேள்வி, உங்களது பூர்வீகங்கள் ஏது? பூர்வீகம் 1 தமிழ் என்று குறிப்பிடவும். அதனைத் தொடர்ந்து பூர்வீகம் 2 என்ற கேள்விக்கான பதில், ஸ்ரீலங்கன் தமிழ் அல்லது இந்தியன் தமிழ் அல்லது மலேசியன் தமிழ் அல்லது சிங்கப்பூர் தமிழ் என்று எந்த நாட்டின் பூர்வீகமாக நீங்கள் உள்ளீர்களோ அதை பதிவு செய்வது பல்வேறு நாடுகளையும் தலைமுறைகளையும் சேர்த்த தமிழர்களை ஒருங்கிணைந்த தமிழ் அடையாளத்தின் கீழ் இணைக்க உதவுகின்றது. அதேவேளை நாடு சார்ந்த ஸ்ரீலங்கன் தமிழ் அல்லது இந்தியன் தமிழ் என்ற தமிழ் சார்ந்த பூர்வீக பதில்கள் ஒவ்வொரு சமூகத்தினதும் தனித்துவமான பின்னணியை பாதுகாக்கின்றன. இந்த பதில்கள் நாம் யார் என்பதை மேலும் முழுமையாக பிரதிபலிப்பதுடன் தமிழ் மொழி பாடசாலைகள், மொழிபெயர்ப்பு சேவைகள், முதியோர் பராமரிப்பு சேவைகள், சுகாதார சேவைகள், தமிழ் சமூகத்துக்கான திட்டங்கள் மற்றும் அரசாங்க நிதியுதவிகளை எமது தமிழ் சமூகத்துக்கு பிறவும் பெருமளவிலே உதவுகின்றது. தயவு செய்து இதுவரை இந்த கடமையினையும் 2026 ஆண்டுக்கான சென்சஸ் படிவத்தை பூர்த்தி செய்யாதவர்கள் தண்டப்பணத்தை தவிர்ப்பதற்கு விரைவிலே பூர்த்தி செய்து உங்கள் படிவங்களை சமர்ப்பிக்குமாறு ஆஸ்திரேலிய தரவுகள் அமைப்பு அதாவது ஆஸ்திரேலியன் பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றது.
0: தமிழோசை நிர்வாகத்தின் அறிவித்தல். அன்புக்குரிய தமிழோசை நேர்களே, தமிழோசை கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக மெல்பர்ன் வான் அலைகளினோடாக உங்களுக்கு பலவிதமான கதம்ப நிகழ்ச்சிகளையும் தாயகத்து நிலவரங்களையும் உள்ளூர் நிகழ்வுகள் பற்றிய விவரங்களையும் உடனுக்குடன் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இது தொடர்ந்து இந்த வியாழன் மாலைகளில் நிலைத்து நிற்க உங்கள் உதவியை நாம் நாடி நிற்கின்றோம். 3000 வானொலி நிலைய விதிப்படி 1 மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். எனவே தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ தமிழோசையை தொடர்ந்தும் வான் அலைகளில் தமிழ்ந்து வருவதற்கு உதவிடுவதோடு மேலும் எமது 1 மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கும் உதவிடும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றோம். தனி நபருக்கும் தமிழ் அமைப்புகளுக்குமான 1 வருட சந்தா 16 வெள்ளிகளும் மாணவர்களுக்கும் சிரேஷ்ட பிரஜைகளுக்குமான 1 வருட சந்தா 11 வெள்ளிகள் மாத்திரமே. இப்பொழுதே தமிழோசையின் அங்கத்தவர்கள் ஆவதற்கான மேலதிக விவரங்களுக்கும் அங்கத்துவ படிவங்களுக்கும் திரு கோபால் அவர்களை 0437332240 திரு ரமேஷ் அவர்களை 0414185348 திரு டொமினிக் அவர்களை 0404802104 என்ற தொலைபேசி இலக்கங்களிலும் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகின்றோம். முக்கிய குறிப்பு, தமிழோசை வானொலியில் அறிவிப்பாளர்களாக இணைந்து கொள்ள விரும்புபவர்களும் மேற்குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆஸ்திரேலியாவில் எந்த வானொலியிலும் பணியாற்றுவதற்கான ஏற்றபடியான தகுந்த பயிற்சிகள் வழங்கப்படும்.
2: இத்துடன் ஃப்ரீ ட்ரிபிள் தமிழ் ஓசையின் சமூக அறிவித்தல்கள் நிறைவு பெற்றன.
0: இன்றைய செய்தியின் பின்னணியில்
3: கிருஷாந்த் ராஜ், அசீம், கிருத்திகன், ஐவிசி, ஒன் தமிழ், தமிழ் விண்ணின் இலங்கை நேபாள அழிவுகள், உலக அரசியல் அடங்கிய 8 பதிவுகள்.
4: நாமல் ராஜபக்ச ஒரு ஆர்வம் சொல்லுகிறார், செப்டம்பர் 12 தேதிக்கு முன்னர் தான் நிச்சயம் கைது செய்யப்படக்கூடும் என்பதுதான் அது. இதேவேளை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு எதிர்வரும் 4 தேதி நாமல் ராஜபக்ச கட்டாயம் ஆணைக்குழுவுக்கு ஆஜராக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இதேவேளை நாமல் பூண்டூரினுடைய ஆஸ்தான ஏவராளியாக இருந்தவரும் விளையாட்டு துப்பாக்கி என்று அழைக்கப்படுபவருமான பெரும் வன்முறையாளர் எராஜ் பெர்னாண்டோ மர்மமான முறையில் பம்பலப்பிட்டியில் இருக்கக்கூடிய அவருடைய தொடர்மாடி வீட்டில் இறந்து போயிருக்கிறார். இந்த செய்திகளை இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இன்று செப்டம்பர் 3rd வியாழக்கிழமை. இதையெல்லாம் பார்ப்பதற்கு முதலில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரரும் பல பில்லியன் சொத்துக்களுக்கு அதிபதியுமான ஷிரான் பாசிக்கிடம் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளில் தெஹிவல்ல கல்கிஸ்ஸ முன்னாள் மாநகர சபை தலைவர் தனசிரி அமரதுங்க 3rd கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு 7 மணித்தியாலத்துக்கும் அதிகமாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார். சுற்றுலாத்துறை முதலீடுகள் என்ற பெயரில் சீறி பாய்ந்த கருப்பு பணத்தின் மூலம் தெஹிவல கல்கிஸ்ஸ கடற்கரையை மையமாக கொண்டு எழுப்பப்பட்ட அடுக்குமாடி சொகுசு குடியிருப்புகள், ஹோட்டல்கள், இரவு விடுதிகள் என்று மனிதர் ஒரு ஆட்டம் போட்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். தனசிரி அமரதுங்க நகரசபை தலைவராக பதவி வகித்த காலத்தில் ஷிரான் பாசிக் பினாமிகள் பெயரில் நடத்திய இந்த கட்டுமானங்களின் பின்னணியிலே சந்தேகத்துக்குரிய கோப்புகளும் அதுபோல ஆவணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய குற்றத்தடுப்பு பிரிவின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரன்மால் கொடித்துவாக்குவினுடைய நேரடி மேற்பார்வையின் கீழ் இந்த விசாரணைகள் நடந்து வருகின்றன. ஷிரான் பாசிக்கை அருகே வைத்துக் கொண்டே தனசிரி அமரதுங்க விசாரிக்கப்பட்டதாகவும் வங்கி கணக்குகள், சொத்து பத்து விவரங்கள் என்பவற்றுடன் தொலைபேசி உரையாடல்களும் ஒப்பீடு செய்யப்பட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வந்திருந்தன. இந்த விசாரணைகள் எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் பலமான அரசியல் தொடர்புகள் எல்லாம் அம்பலமாகி கொண்டிருப்பதாகவும் இந்த விசாரணைகள் பின்னாளில் மேலும் சூடுபிடிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஷிரான் பாசிக் நிச்சயமாக பெரும் புள்ளிகளுக்கெல்லாம் ஒரு தலையீடியாக மாறுவார் என்றுதான் கருதக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக ஒரு அதிர்ச்சிகரமான மரணம் நேர்ந்திருக்கிறது. ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஆயுள் சந்தா விசுவாசியாக இருந்த ராஜ் பெர்னாண்டோவினுடைய இறந்த உடல் பம்பலப்பிட்டியில் இருக்கும் அவருடைய தொடர்மாடி வீட்டில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜ் பெர்னாண்டோ பல தரப்பட்ட சர்ச்சைகளுக்கு சொந்தக்காரர். இறக்கும் போது அவருக்கு வயது 57. சில ஊடகங்கள் இதை மர்ம மரணம் என்று அடையாளப்படுத்துகின்றன. ஆனால் போலீஸ் விசாரணைக்கே முதல் திரண ஊடகம் தற்கொலை என்று சொல்லிவிட்டது. இராஜினுடைய மரணத்துடன் சமூக ஊடகங்கள் குந்தளித்து போயிருக்கின்றன. மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு பிரிவில் இருந்தவரும் பின்னாளில் ராஜபக்ச குடும்பத்துடன் கடும் மனஸ்தாபத்துக்குள்ளானவருமான அருணவிதான கமகே என்று சொல்லப்படும் கஜ்ஜாவினுடைய கொலை முதல் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேனவின் மரணம் வரை ஒரு அட்டவணை போட்டு இவர்கள் எல்லாம் எதற்கு தமது உயிரை இழக்கிறார்கள், இவர்கள் இப்படி இறந்து போக காரணம் என்ன என்று கேட்கிறார்கள் சமூக ஊடக வாசிகள். கபில சந்திரசேன அவருடைய மனைவியின் சகோதரியை திருமணம் செய்திருக்கக்கூடிய முன்னாள் இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான் அரவிந்த் அடி சில்வாவினுடைய வீட்டில் இறந்து போயிருந்தார். 9 உயரமான கதவைத்தான் அவர் தன் வாழ்வை முடித்துக் கொள்வதற்கு பயன்படுத்தி இருக்கலாம் என்று கூறப்பட்டது. அதே போலத்தான் எராஜ் பெர்னாண்டோ இறந்து போன இடத்திலும் அதே 9 கதவும் கழுத்தில் கயிறும் இருப்பதாக சொல்கிறார் ஊடகவியலாளர் கல்ப. அதாவது ஒரே மாதிரியான 2 மரணங்கள். கபில சந்திரசேன யாபாஸ் லஞ்ச பணத்தை மஹிந்த ராஜபக்சவுக்கு பகிர்ந்து கொண்டதையெல்லாம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளில் ஒத்துக்கொண்டு வாக்குமூலம் வழங்கியிருந்தார். இந்த வாக்குமூலத்துடன் அவர் கைதானார். சில வாரங்கள் விளக்கமறியலில் இருந்தார். பிணை பெற்று வந்த மறுநாள் அதாவது 2026 8 இறந்து போனார். அம்பாந்தோட்ட நகரசபையினுடைய முன்னாள் தலைவர் எராஜ் பெர்னாண்டோ கபில சந்திரசேன வழியிலோ அல்லது கஜ்ஜா வழியிலோ எந்த ஒரு அரசியல் பிரபலத்தையும் கை காட்டி இருக்கவில்லை. ஆனால் அவர் திடீரென்று இறந்து போயிருக்கிறார். எராஜ் பெர்னாண்டோ அப்படியெல்லாம் உடைந்து போய் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடியவர் அல்ல என்றும் அவர் வன்முறை அரசியல் கலாச்சாரத்தின் ஒரு அங்கம் என்றும் எழுதுகிறார்கள் அவரை தனிப்பட்ட ரீதியில் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சில ஊடகவியலாளர்கள். எராஜ் பெர்னாண்டோ இந்த அளவுக்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு விசுவாசமாக இருந்தார் என்று வார்த்தைகளால் வர்ணித்து சொல்ல முடியாது. எராஜ் பெர்னாண்டோ யார் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரிய பாக்கியம் 2014 ஏப்ரல் மாதம் ஏற்பட்டிருந்தது. கப்பல் வராத ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தையும் விமானம் வராத மத்தளை விமான நிலையத்தையும் நேரடியாகவே தரிசித்துவிட்டு மக்களுக்கு உண்மையை கூறப்போவதாக சொல்லிக்கொண்டு அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு குழு ஹம்பாந்தோட்டை வந்து சேர்ந்தது. அஜித் பி பெரேரா, ஹர்ஷடி சில்வா, இரான் விக்ரமரத்ன உட்பட பலர் இணைந்திருந்த அந்த பயணத்துக்கு ஆரம்பம் முதலே கடுமையான எதிர்ப்பும் கூட நிலவியது. பிரதேசவாசிகள் என்ற பெயரில் ஒரு கும்பல் கூழ் முட்டைகளாலும் கற்களாலும் தாக்கியது. எங்கே திரும்பினாலும் ஒரே கூச்சலும் குழப்பம். இந்த அடாவடி கும்பலை வழிநடத்தி கொண்டிருந்த ஹம்பாந்தோட்ட நகரசபை தலைவர் எராஜ் பெர்னாண்டோ ஒரு கட்டத்திலே கடுமையாக ஆத்திரப்பட்டு கையில் பிஸ்டோல் ஒன்றை தூக்கி கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை விரட்டி வந்தார். அவரோடு சேர்ந்து மற்றொருவரும் சாரத்தை தூக்கி கொண்டு ஓடும் அந்த வீடியோவும் படங்களும் இன்றும் ஏக பிரபலம் என்று சொல்ல வேண்டும். எராஜ் பெர்னாண்டோ என்று இன்றும் கூகுளில் நீங்கள் தேடினால் உடனே கிடைக்கக்கூடிய படமும் அதுதான். எராஜ் அன்று ஹர்ஷடி சில்வா போன்றோரை துரத்தி கொண்டிருந்த போது எங்கே அவர் சுட்டு விடுவாரோ என்று ஒரு திகில் பிராந்தியம் முழுக்க பரவியது. ஆனால் நல்ல வேடு, அப்படி எதுவுமே நடக்கவில்லை. இந்த சம்பவம் மகிந்த அரசுக்கு உள்நாட்டிலும் அதுபோல வெளிநாட்டிலும் பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியது. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் உட்பட பல மனித உரிமை அமைப்புகள் கடுமையாக கண்டித்திருந்தன. கடைசியில் நடந்ததுதான் எதிர்பாராத ஒரு காமெடி. தன்னுடைய கையில் இருந்தது ஆட்களை கொல்லும் பிஸ்டோல் அல்ல என்றும், அது சிறுவர்கள் விளையாடும் பொம்மை துப்பாக்கி என்றும், மக்கள் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு அழுக்கு முட்டை அடிக்க முன்னர் தான் காப்பாற்ற ஓடி வந்ததாகவும் அறிக்கை விட்டார் எராஜ் பெர்னாண்டோ. அன்று முதல் எராஜ் பெர்னாண்டோ விளையாட்டு துப்பாக்கி என்ற நாமகரணத்துடன் தான் அழைக்கப்பட்டும் வந்தார். சிந்தித்து பாருங்கள், பட்ட பகலில் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை ஹம்பாந்தொட்டை நகரசபை தலைவர் துப்பாக்கியுடன் விரட்டுகிறார். இது அப்படியே லைவ் பிரேக்கிங் நியூஸாக தொலைக்காட்சி சேனல்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு அரசியல் கலாச்சாரத்திலே நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று புரிகிறதா? இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்த குற்றம்தான் உண்மையில் என்ன? பொதுமக்கள் வரிப்பணத்தை விழுங்கி பிரமாண்ட கட்டட குவியலாக இருக்கக்கூடிய அரச சொத்துக்களால் யாருக்காவது ஏதாவது ஆதாயம் இருக்கிறதா என்று ஆராய வந்தவர்கள். அதுபோல பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற விசேட வரப்பிரசாதமும் அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி அவர்களை தம் இஷ்டத்துக்கு விட்டால் அவர்கள் தங்களுடைய மன்னாதி மன்னன் கட்டிய அபிவிருத்தி கனவு கோட்டைகளை பற்றி கண்டபடி அறிக்கை விடுவார்கள் என்று பயந்து போய்தான் அன்று எராஜ் பெர்னாண்டோ வெறியாட்டம் ஆடினார். பெரும் நகரசபை தலைவரால் இப்படியெல்லாம் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இவருக்கு இந்த ராட்சத பலம் எப்படி கிடைத்தது? யார் தயவில் அன்று அவர் அப்படி நடந்து கொண்டார்? மிக சாதாரணமான எளிய கேள்விகள் இவை. அனைவருக்கும் அதற்கு பதிலும் தெரியும். இன்று நாமல் மஹிந்த ராஜபக்ச போன்றோருக்கு வரையறையற்ற ஆதரவை அளித்த திலீப் ஜெயவீர போன்றோரும், ஜி எல் பீரிஸும், அதுபோல இன்னும் பல கூட்டாளிகளும் 22வது அரசியல் சாசன திருத்தம் கொண்டு வரப்பட்டால் நீதிபதிகளினுடைய ஓய்வூதிய வயது அதிகரிக்கும் என்றும், இதனால் ஜனநாயகம் குளிதோண்டி புதைக்கப்படும் என்றும் சொல்கிறார்கள். அன்று அவர்களுடைய ஆட்சியில் பட்டப்பகலில் பாராளுமன்ற உறுப்பினர்களை குளிதோண்டி புதைக்க பார்த்தார் ராஜ் பெர்னாண்டோ. இதெல்லாம் பொதுஜன பெருமுனவுக்கு மறந்திருக்கலாம், ஆனால் அஜித் பி பிரேரா போன்றோரால் என்றைக்காவது மறக்க முடியுமா? இதையெல்லாம் இப்படியெல்லாம் வரலாற்று தடங்களை வைத்துக் கொண்டு இவர்களால் என்றைக்குமே பொதுஜன பெருமுனவுடன் கூட்டணி அரசியல் செய்ய முடியாது. மக்கள் சட்டை கொளரை பிடித்துத்தான் அவர்களை கேள்வி கேட்பார்கள். சிறிசேன ரணில் ஆட்சியில் என்ன நடந்தது? எராஜ் பெர்னாண்டோவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துதல் மற்றும் பயமுறுத்தல் தொடர்பான வழக்கு ஹம்பாந்தொட்டை மேல் நீதிமன்றத்திலே நடந்தது. 2019 ஆகஸ்ட் மாதம் 5 வருட கட்டூழிய சிறை தண்டனையும் அவருக்கு விதிக்கப்பட்டது. எராஜ் பெர்னாண்டோ அந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே முறையீடு செய்தார். அதே வருடம் அக்டோபர் மாதமே அவருக்கு பிணை கிடைத்தது. அதன் பின்னர் அந்த வழக்கில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை, தேடி பார்க்க வேண்டும். எராஜ் பெர்னாண்டோ குற்றமற்ற பாலகன் என்று விடுவிக்கப்பட்டிருக்கவில்லை, ஆனால் அவர் பிணையில் வந்ததாகத்தான் செய்திகள் வெளியாகி இருந்தன. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக பிணையில் தான் அவர் இருந்திருக்கவும் வேண்டும். எராஜ் பெர்னாண்டோவினுடைய பராக்கிரமங்கள் இது மட்டுமல்ல. 2014 அம்பலாந்தோட்டை போலீஸில் இருந்த சந்தேக நபர் ஒருவரை பிடித்து தாக்கி கடத்தி கொண்டு சென்றதால் மீண்டும் ஒரே இரவில் புகழின் வெளிச்சத்துக்கே போனார். 2014 டிசம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் உச்சம் பெற்றிருந்த வேளை அம்பாந்தோட்டை நகரில் சில கலைஞர்கள் வீதியே விரோதையே என்ற பெயரில் ஒரு விழிப்புணர்வு நாடகத்தை அரங்கேற்றியிருந்தார்கள். அப்போதெல்லாம் அப்படியான நாடகங்கள் வரவேற்பை பெற்றிருந்தன. அம்பாந்தோட்டையில் நாடகம் நடந்து கொண்டிருந்த போது எராஜ் பெர்னாண்டோ அதிரடியாக நுழைந்து கலைஞர்களையும் ஊடகவியலாளர்களையும் தாக்கிவிட்டு சென்றார். கேட்க பார்க்க யாரும் இல்லை, அவர் வருவார், தாக்குவார், போய்விடுவார். இப்படி விசேட தகுதிகளோடு இருந்த எராஜ் பெர்னாண்டோ ஜான்சன் பெர்னாண்டோ வர்த்தக அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் சஸ்தோச நிறுவனத்தினுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறார். ஏகப்பட்ட ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் மறையாத கலங்கரை விளக்கம் போல இருக்கின்றன. 60 மில்லியன் ரூபாய் அரச பணத்தை மோசடி செய்த வழக்கு உட்பட மொத்தம் 5 வழக்குகளை ராஜ் பெர்னாண்டோ மற்றும் ஜான்சன் தரப்புக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு பதிவு செய்திருக்கிறது. ராஜ் பெர்னாண்டோ அத்தனை வழக்குகளில் இருந்தும் இன்று நிரந்தரமாக விடுதலையாகி இருக்கிறார். ராஜ் பெர்னாண்டோ, சனத் நிஷாந்த், லொஹான் ரத்வத்தை எல்லாம் பெரும் பொருட்செலவில் வளர்க்கப்பட்டவர்கள். எஜமானர்கள் இன்று தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் வளர்த்தவர்களை மறந்துவிட்டார்கள். அடுத்ததாக நாமல் ராஜபக்ச விவகாரம். தான் 12ஆம் தேதி பிரம்மாண்ட கூட்டம் ஒன்றை அனுராதபுரத்தில் நடத்த இருந்ததாகவும் அரசு அதற்கு பயந்து தன்னை கைது செய்ய பார்க்கிறது என்றும் புலம்பி தீர்க்கிறார் நாமர். இதன் முன்னணி பின்னணி என்னவென்று ஆராய்ந்தால் ஒரே ஒரு விஷயம் புலனாகிறது. நாமலை 4ஆம் தேதி விசாரணைக்கு சமூகம் அளிக்குமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. ஏதோ ஏபாஸ் டீல் விவகாரம் என்று சொல்லுகிறார்கள். சம்பவம் நடந்தால் நாம் நிச்சயமாக ஒரு சிறப்பு பதிவை இடலாம். 4ஆம் தேதி தன்னால் வர முடியாது என்றும் 25ஆம் தேதி வர முடியும் என்றும் தன்னுடைய சட்டத்தரணி மூலம் நாமல் தூதுவிட்டு பார்த்தார். ஆனால் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவோ அதெல்லாம் சரிப்பட்டு வராது, 4ஆம் தேதி கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. நாமலின் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கும் அழைப்பானையை அனுப்பிவிட்டது. நாளை நாமலுக்கு என்ன நடக்கும்? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.
5: இலங்கையில் அண்மை கால அரசியல் குற்றவியல் நடவடிக்கைகள், காவல்துறை நிர்வாகத்தில் இடம்பெற்று வரும் முக்கிய மாற்றங்கள், இவை பல்வேறு விதமான பேசுபொருள்களை உருவாக்கி நிற்கிறது. 2010 முதல் 2015 வரையான ஆட்சி காலத்தில் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக பணியாற்றிய பிரியங்கர ஜெயரத்னவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 7 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டு மே தின ஊர்வலத்தில் கலந்து கொண்ட தனது அரசியல் ஆதரவாளர்களுக்கு உணவளிப்பதற்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கேட்டரிங் சேவைக்கு சொந்தமான 330,000 ரூபாய் பணத்தை பயன்படுத்தியமை. இவர் மீதான 2 குற்றச்சாட்டுகளுக்கு தலா 7 ஆண்டுகள் வீதம் மொத்தம் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போதிலும் இரண்டையும் ஒரே காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் அவர் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும். 2014ஆம் ஆண்டின் 330,000 ரூபாய் என்பது தற்போதைய பணவீக்கம் மற்றும் டொலர் பெறுமதி உயர்வின் அடிப்படையில் 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான தொகையாக கருதப்படுகிறது. மக்கள் வரிப்பணத்தையும் அரசு வளங்களையும் சொந்த பரம்பரை சொத்து போல பயன்படுத்தும் அரசியல் கலாச்சாரத்திற்கு இந்த தீர்ப்பு ஒரு வலுவான எச்சரிக்கையாக அமைந்தது என்றும் குறிப்பிட முடியும். அதே போல மகிந்தானந்த அழுத்கமகி கிராண்ட்போர்ட் விநியோக வழக்கு, அகிலவிராஜ் காரியவசம், ரவி கருணாநாயக்க, சரண குணவர்த்தன போன்ற பல அரசியல்வாதிகள் மீதும் பொது பணத்தை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள் இப்போது நிலுவையில் உள்ளன. கொழும்பு துறைமுகத்தில் சந்தேகத்திற்கிடமான கொள்கலன் ஒன்றை கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் அதிரடியாக சோதனை செய்ததில் 480 கிலோகிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் மொத்த பெறுமதி 800 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என குறிப்பிடப்படுகிறது. துண்டுகளை இறக்குமதி செய்வது போல பாகிஸ்தானின் ஃபைசலாபாத் பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த கொள்கலன்கள் இலங்கையில் இருந்து கமரூன் நாட்டுக்கு மீள ஏற்றுமதி செய்யப்பட இருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு இறக்குமதி செய்யும் தொழிலதிபர் உட்பட 2 பாகிஸ்தானியர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தென் இலங்கையில் பல கொலைகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடைய நெகிவால மல்லி மற்றும் அவரது சகோதரரான கழு மல்லி ஆகியோரின் பிணையாளர்கள் பற்றிய விவரங்களும் இப்போது வெளியாகியுள்ளது. 25 வயதான கழு மல்லி என்பவருக்கு எதிரான காவல்துறையின் சர்வதேச காவல்துறையினர் சிறப்பு பிடி பிராண்ட் ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இப்படியான நிலையில் இந்த விவகாரங்கள் மிகப்பெரிய அழுத்தங்களையும் மிகப்பெரிய கேள்விகளையும் உருவாக்கி நிற்கும் நிலையில் குற்றப்புலனாய்வு துறையினுடைய பணிப்பாளராக பணியாற்றி வந்த சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சானியா அபேசகரின் ஒப்பந்த காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து புதிய பணிப்பாளராக ரோஷான் அமரசிங் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதி போலீஸ் மா அதிபர் பதவி உயர்வு கோட்டாபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் பழிவாங்கல்களுக்குள்ளான சானியா அபேசகரவுக்கு 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 6 ஆண்டுகால சம்பள நிலுவையுடன் பிரதி போலீஸ் மா அதிபராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. சிஐடி பணிப்பாளர் பதவி SSP தரத்திலான அதிகாரிக்குரியது என்பதால் DIG பதவி உயர்வு பெற்றுள்ள சானியா அபேசகர நேரடியாக பணிப்பாளராக செயற்பட முடியாது. எனினும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் மற்றும் சுரேஷ் சரை தொடர்பிலான வழக்குகள் முக்கிய கட்டத்தில் உள்ளதால் சிஐடிக்கு பொறுப்பான DIG ஆக இருந்து அனைத்து விசாரணைகளையும் அவர் மேற்பார்வையிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகளின் ஊழல்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை, போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு எதிரான போலீசாரின் தீவிர நடவடிக்கை மற்றும் குற்றப்புலனாய்வு துறையின் வலுவான நிர்வாக மாற்றம் ஆகிய 3 அம்சங்களும் இலங்கையின் சட்டம் மற்றும் ஒழுங்கை மீண்டும் நிலைநிறுத்துவதில் மிக முக்கியமான பங்கை ஆற்றி வருகிறது என்றும் குறிப்பிட முடியும். இந்த நிலையில் பிரியங்கர ஜெயரத்ன விவகாரம், 2014ஆம் ஆண்டு மே தின ஊர்வலத்திற்கு சொந்த கட்சியினருக்கு உணவளிக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கேட்டரிங் நிறுவனத்தின் 330,000 ரூபாயை பயன்படுத்தியமை, அரசு நிறுவனங்களின் நிதியை தனிப்பட்ட மற்றும் அரசியல் லாபத்திற்கு பயன்படுத்தும் கலாச்சாரத்தை காட்டுகிறது. அதே போல அரசு நிதியை பயன்படுத்தி கேரம்போர்டு விநியோகம் செய்ததாக தொடரப்பட்ட குற்றச்சாட்டில் மகிந்தானந்த அழுத்கமகேவுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல அகிலவிராஜ் காரியவசம் மற்றும் ரவிகருணா நாயக்கர். அகிலவிராஜ் காரியவசம் அரச நிறுவனத்திற்கு ஆட்களை நியமிப்பதாக கூறி தனது சொந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பணிக்கு அமர்த்திய குற்றச்சாட்டு. அதே போல ரவிகருணா நாயக்க தேசிய அதிர்ஷ்டலாப சபைக்கு ஆட்களை நியமிப்பதாக கூறி தனது சொந்த வேலைகளுக்கு பயன்படுத்திய குற்றச்சாட்டு ஆகியவை இப்போது பெரும் குற்றச்சாட்டுகளாக மாறியுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து திரியங்கர ஜெயரத்ன மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். மேல்முறையீட்டு காலத்தில் அவருக்கு தற்காலிக பிணை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அமையும் பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இறுதியாக சவாலுக்கு உட்படுத்த முடியும். இருப்பினும் லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கப்பட்டால் சிறை தண்டனையில் இருந்து உடனடியாக மீள்வது கடினம் என்பது சட்ட வல்லுநர்களின் கருத்தாகும். இந்த நிலையில் கொழும்பு துறைமுகத்தில் மீட்கப்பட்ட 480 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் பாகிஸ்தானின் பைசலாபாத்தில் இருந்து கொண்டுவரப்பட்டு இலங்கையிலிருந்து கெமரூன் நாட்டிற்கு மீள ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த ஜூன் மாதம் முதல் எந்த ஒரு முகவரும் உரிமை கோராத நிலையில் சுங்க திணைக்களத்தின் கவனத்திற்கு வராமல் கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவின் உளவு தகவலால் மட்டுமே இது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் இலங்கைக்கு பொருட்களை இறக்குமதி செய்து மீள ஏற்றுமதி செய்யும் வணிக நடைமுறையில் உள்ள சட்ட இடைவெளிகளை போதைப்பொருள் மாஃபியாக்கள் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளன. இறக்குமதி செய்யப்படும் கொள்கலன்களை பொறுப்பேற்காமல் விடுவதன் மூலம் தப்பிக்கும் தந்திரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதால் இனிவரும் காலங்களில் அனைத்து கொள்கலன்களையும் தீவிர பகுப்பாய்வுக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயம் உருவாகியுள்ளது. சிரேஷ்ட போலீஸ் மாத்தியச்சகர் தரத்திலான ரோசான் அமரசிங்க புதிய சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். 6 வருட சம்பள நிலுவையுடன் பிரதி போலீஸ் மா அதிபராக தரம் உயர்த்தப்பட்டுள்ள சாணி அபேசுகிற சிஐடியின் மேற்பார்வை அதிகாரியாக செயற்படுவார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இந்த தகவல்கள் இலங்கையினுடைய மிக முக்கியமான அத்தியாவசிய இப்போதைய நிலுவையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. உண்மையில் அரசனுடைய அமைச்சர்களாக இருந்தவர்கள், அரசனுடைய அங்கங்களாக இருந்திருக்கக்கூடியவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை எப்படி ஏமாற்றி இருக்கிறார்கள், இப்படி அவர்கள் தங்களுடைய சொந்த வேலைகளுக்கு அரசு நிதியையும் அரசனுடைய சேவகர்களையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. உண்மையில் அரசு என்பது மக்களுக்கானது. மக்களுக்கான பணிகளை செய்ய வேண்டிய அரசு தன்னுடைய சுயலாபத்திற்காக செயற்படத் தொடங்கி இந்த நாட்டை சீர்குலைத்திருக்கிறது என்பது கடந்த காலத்தினுடைய மிக தவிர்க்க முடியாத ஒரு மிக விடயமாகும். இந்த நிலையில் இலங்கையில் போதைப்பொருள் கலாச்சாரம் என்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இலங்கையின் தற்போதைய அரசு தரப்பினால் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளில் இன்று 800 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட போகிறது என்று சொன்னாலும் இவை இந்த நாட்டிற்குள் உள்வரவு என்பது இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தையும் இளைஞர்களின் வாழ்வையும் சீரடிக்கும் மிக முக்கியமான ஒரு கட்டத்திற்கு, மிக ஆபத்தான ஒரு காலக்குறிக்கு அது மாறியிருக்கிறது என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாகும். இந்த நிலைமைகள் தொடர்பில் கவனமான அவதானத்தை அரசு தரப்பும் இலங்கையின் குற்ற புலனாய்வு துறையும் தொடர்ந்தும் செலுத்த வேண்டும். இதன் மூலமாக இந்த நாட்டை ஆட்டி படைக்கின்ற போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தில் இருந்து ஒரு விடுதலை, ஒரு விலக்கு கிடைக்க வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்புமாகும். இலங்கை என்கின்ற நாடு, குறிப்பாக இலங்கையின் தென் இலங்கை பகுதிகள் இப்போது போதைப்பொருள், ஊழல், பாதாள உலகம் என பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. மிக வேதனையாக மாறியுள்ளது.
6: அஸ்வசும பணம் கிடைக்காமல் இருக்கின்றீர்களா, அல்லது அஸ்வசும பணம் உங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றதா, அல்லது அஸ்வசும பணம் தொடர்ந்துச்சியாக உங்களுக்கு கிடைத்து இடைநடுவில் என்ன காரணத்தினால் எங்களுக்கு கிடைக்காமல் போனது என்று தெரியாமல் தற்போது வரை குழப்பத்தில் இருக்கின்றீர்களா? அப்படி என்று சொல்லி சொன்னால் கட்டாயம் இது உங்களுக்கான காணொளி. இந்த அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பில் மிகப்பெரிய ஒரு மோசடி தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. எனவே இவ்வாறான விடயங்கள் தொடர்பிலும் சில வேளைகளில் உங்களுக்கான பணம் நிறுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய பணமும் இவ்வாறு திருடப்பட்டிருப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. எனவே ஒரு முன்னெச்சரிக்கை பதிவுக்காகத்தான் இந்த காணொலியை அவசரமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். முடிந்தளவு நீங்கள் மட்டும் பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் அதே போல அஸ்வசும கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய சொந்தங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே, பானுஜன் ரிப்போர்ட் சேனல் மூலமாக மற்றொரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடி தொடர்பாகத்தான் இந்த காணொலி மூலமாக பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த அஸ்வசும கிடைக்காமல் இருக்கின்றீர்கள் அல்லது எங்களுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி பல சந்தேகங்கள் தொடர்பில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருந்த அந்த காணொலிகளுக்கு கீழாக அநேகமானவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதே போல என்னுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கும் தங்களுடைய அந்த மெசேஜ் மூலமாக ஆதங்கங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள். எனவே தனிப்பட அனைவருக்கும் பதிலளிப்பது என்பது கட்டாயம், ஒரு கஷ்டமான விடயம். அதேபோல உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் சார்ந்த விடயங்கள் எங்களுக்கு பதிலளிக்க முடியாது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அது தொடர்பில் நீங்கள் உங்களுடைய பிரதேசத்திற்கு பொறுப்பான நலன்புரி நன்மைகள் சபையினுடைய கிளைகள் அதேபோல பிரதேச செயலகங்கள் மூலமாகத்தான் அதற்கான சந்தேகங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, விடயத்திற்கு வரலாம். என்ன சொல்லுனால், புகவந்தலாவை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர், அவருடைய வயது 71. இவர் கடந்த 2022 தன்னுடைய புகைப்படங்கள், வீட்டினுடைய படம், வீட்டினுடைய தற்போது நிலைமைகள் என்பதாக சகல விடயங்களையும் தஸ்வசும கொடுப்பனவுக்காக விண்ணப்பித்திருந்தார். அது தொடர்பிலான ஆவணங்களும் சமர்ப்பித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து 2023 இவருக்கான கொடுப்பனவு, அதாவது அஸ்வசும சார்ந்ததான கொடுப்பனவுகள், 2 மாத கொடுப்பனவுகள் இவருக்கு வைப்பிடப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னராக தற்போது வரை அவருக்கு எந்த விதமான கொடுப்பனவுகளும் வழங்கப்படவில்லை. இதுக்குரிய காரணம் என்ன, அதாவது தனக்கான அந்த கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றதா என்று சொல்லி அதற்குரிய காரணங்களும் தெரியாமல் இவரும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அங்கே மாறி இங்கே மாறி அந்த ஜிஎஸ் இந்த ஜிஎஸ் என்று சொல்லி நீங்கள் எப்படி அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றீர்களோ அதே போல இந்த நபரும் தெரிந்திருக்கிறார். இதன் இறுதிக்கட்டமாக அண்மையில் நோர்வூட் பிரதேச செயலகத்துக்கு சென்று தனக்கான இந்த கொடுப்பனவை நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்ன காரணம் என்பது தொடர்பிலான விடயங்கள் அங்கே கேள்விக்குட்படுத்தப்பட்ட போது சில ஆரம்ப கட்ட விசாரணைகள் மேற்கொண்ட போதுதான் அதிர்ச்சியான ஒரு தகவல் காத்திருந்தது. என்னென்னு குறித்த இந்த பிரதேச செயலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு உதவி இளைஞர் ஒருவர் என்ன செய்திருக்கிறார், அவருடைய மாமனாரினுடைய கணக்கிற்கு இவருடைய பணத்தை மாற்றி திருடி இருக்கக்கூடிய சம்பவம் தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த திருடி சம்பவம் எவ்வாறு அவர் மேற்கொண்டிருக்கிறார், குறித்த இந்த ஐயாவினுடைய அதாவது இந்த முதியவரனுடைய பெயரை பார்த்தீர்கள், நாராயணசாமி ராமையா என்பதுதான் இவருடைய பெயர். அதே போல குறித்த அந்த இளைஞரினுடைய மாமனாரினுடைய பெயர் லட்சுமணன் நாராயணசாமி. அப்ப இந்த விடயத்தை வந்து சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு குறித்த இளைஞர் என்ன செய்திருக்கிறார், அவருடைய ஆவணங்கள் அதாவது அவருடைய புகைப்படம், அவருடைய வீட்டினுடைய நிலைமை, அவருடைய குடும்ப நிலவரங்கள் முதலான தகவல்கள் அனைத்தையும் எடுத்துவிட்டு இங்கே வங்கி இலக்கத்தை மாத்திரம் மாற்றி.
7: You're listening to 3ZZZ, Melbourne's Ethnic Community Radio, 92.3 FM, broadcasting in your language.
8: The following is the Egyptian program.
9: يصعب اكتشاف التنمر أكثر مما تظنون وقد يتعرض له الشباب في أي مكان خاصة الشباب الذين يستخدمون الإنترنت اطلعوا على المزيد حول كيفية اكتشافه والمساعدة في وضع حد له تفضلوا بزيارة letsstopbullying.gov.au صرحت به الحكومة الأسترالية كامبرا.
8: Proud sponsor of 3ZZZ 92.3 FM.
10: ليلة التعداد السكاني الثلاثاء 11 أغسطس آب. التعداد السكاني إلزامي لكل منزل. ما زال أمامك وقت لتعبئة استمارة التعداد السكاني. تفضل بزيارة census.abs.gov.au/Arabic أو اتصل بالرقم 1800 181 227. معتمد من المكتب الأسترالي للإحصاء كامبرا.
8: Proud sponsor of 3ZZZ 92.3 FM. 3ZZZ, your community, your culture, your radio. 92.3 FM.
11: البرنامج القادم البرنامج المصري.
12: Three Triple Z 92.3 FM.
13: على موجة 92.3 FM.